0: ஜி, பெரும் காத்து தாங்க வருது. இல்ல இதனால ஒண்ணு இல்ல, பாட்டு
1: மறக்க மனம் கூடுதில்லையே. ரைட்,
0: மறந்துருவேன் நிகழே.